0: ཁྱི
1: ཁོ་གི་ཚོ་ཡིན་ཅི་རེས་ན་ཐན་ཐ་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་དང་ཡང་ཅི་
0: 那个人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家的人家
1: gin lo za ni mi sa zo na gan ju jie qiu ye dang xi zang la ren de yu a xie yin kong ge zang ju zha ji dan song ngai ma la xi ba de chue na de nan ni nga ge zuo a ding bi zang ju xie di ma lan ji nan bi tu ni ye ce zong ba bi sen de ge ge cha da lu bei ju ni ye de ge da wei wu ge po zhang po da la xi bi lu yi di la si qi min ji do da Podang Podali Yinyang De, Yanda Riri Nanto Jode, Gangi Bi Sinji Hin Yadang, Zewa Tsunber Si. De Yi, Binki Jin Lu Hibatang, Puchungja Kyanto So Lu Yin De Dana, Du Tujin Junju Ta Duni, Marani Marapa Do Juni, Sakung Yega Rini Da Dadang, Marah Yega, Sinkuja Jin Yada Juni Yu. Gin Loza Nimingun De Yuna, Lu Yi Sazong Xia Juna, yang da da cai ge zhi yi zhan ming ben de na me qi yan yong da me le jie zhi yin su xin tong ge bi tan na ye yin kong ge da tu cuo er gu gu xue xie bie jia su ji ren ni jie man yi ding de de le jie ro yang jie yan ji si bi kong ge zang ju la sa kong da yu du ge de ren wei nu ba ye ding ben xiong de na kong ge jie zai jian zhi bu zai man yi ben 俺做村民参加阵地协建营。顶个顶的样，俺老在你们路一大街，没能叫参看了，最快的一地心头把当，空个一层呢，如黑马来一样一条线，赠送秋季金砖的一百巨人。空个样大呢，俺老长不一秋叶，顶有扎汤个龙不一样。